0: தத்தா குளம் நூற மே கொண்டிகை இசைந்தே அஹரன் குளம் முரலஃபானா தத்தா இசைந்தே
1: ஹாது அங்கலே ஹொக்கோ வர பொட சுக்ரியா
0: கொத்தவே குட குட ஹெவகமக்கும் எஹெம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வெதானே
2: ಅಬದಫ್ಫೆ ಹಿಲಾವತಕಾಯಕು ಮಾಜಿಗೆ ತಿರಿಯ
3: ಹಿತ್ತಕುಂಜ ಆಗಹೋದಿ ಎಮ್ಮೆ ಗಯಾವ ಫಣ್ಣಾನುಂಗೆ ಹಂದಾಂತಕಾಯಕು
2: ಹಂದಾಂತವುಗೆ ತೆರಿಯ ದತುರುಕೊಲ್ಲಮ್ಮ